0: 主播能把下拉苏纳拉蒙伊全部日把过来将这水平个这排地深入。
1: 给拉公干事，
2: 公干事，
1: 给拉提领导在广播听这些姐姐坚持谈恋爱，我宁愿你个真切许愿意。
2: 拉说，
1: 那是给拉吃了可把那个月着了。
2: 我到的太阳的，到的差不多，中期，全部等轻重，面子看给认可许婚姻。
1: 啊，那是，跟那个年前儿琼玉这边出一琼水塘，他就在一开出过两万西北，接种几百多个了。
2: 老师，老师。
1: 听这云都跟那个提人人呢，家家先做听见了呀，这边民的托木的跟这琼水塘，民的琼塘琼路的那家家先不错呀，我这都对起那着呢。
2: 老师，老师，他。རབ་ ཚེ་ ཏོ་ དེ་ དང་ སང་ ད་ ད་ ག་རེ་ སོ་ གུར་ ང་རང་ ཚུ་ ཆེ་ཆེ་ མོ་བོ་ དེན་ དེ་ བ་ ད་ ཕུ་སུམ་ ཚོ་ བོ་
1: ཨ་ ལེས་
2: དེ་ ད་ དེ་ ནོ་ ནེ་གང་ ཟོ་ བོ་ དེ་ དེ་ ཅིག་ ད་ ཏོ་ ཡིན་ དེ་ བ་ ད་ རེ་ དོ་ རེས་ ད་ དེ་ ཡིན་ དེ་ ཏོ་ དེ་ ད་ ནེ་ ད་ ད་ རེ་ བི་ ཏོ་ དེ་ ད་ ནེ་ ཅུང་ ཚུ་ གུ་ ལོ་ཇུ་ དེ་ ཧ་ ཅུང་ ཕ་ད་ རང་ བོ་ དེ་ ཁོང་ ཅུམ་ བོ་ ཨོ་ ད་ ད་ ཅི་ ཆ་ དོ་ རེས་
1: ལེས་
2: དེ་ དེ་ ད་ ད་ དེ་ ཁང་ ཁོར་ གི་ ཅེ་ ད་ གི་ ཁང་ གུ་ ལུང་ བ་ ལ་ ཚོ་ ཕེ་ ཆེ་ བ་ ལ་ ད་ ད་ རེ་ བི་ ཤ་ རུ་ དེ་ ཡུ་ དེ་ བ་ ད་ རེ་ དོ་ས
1: ཁེ
2: དེ ཤེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ
1: དེ
2: དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ
1: དེ
2: དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ
1: དེ
2: དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ ཁེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ
1: དེ
2: དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ
1: དེ
2: དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ དེ
1: ཁྱི
2: ཕྱད མམ ཁྱི དང ཁྱི ཁྱིད ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི lala she de pon de los ta pon lala she de balen balen butu lala she de myulen butu o tanda yore de ma chi ta ti kap su lala she de kar chi to sta kar kar shab do ta kar thab ji ko du kar lala she de rom ju los ta de mon da bom cha wa ta ta ne b chi de ble no ta ta ne nga dong ju sim ni su ju dong ta te so la so ba ta rom mo bo ju le res lala she de gom ju lala she de gom tse wo lala shen gompor ta de zo na mamu ge ta ne xia ju ge nong sen de che chu lala shen xiong cha bu sta xiong cha ji ta de xiong wu de
1: a
2: ta kap de du ne wu ge ta de de wo de ma ce ba ta xia ju nong le jo cha ndam da pe na tan de zu ge che chu de zo ji ta da bu ge lam nong le che chu de zo yu de ba bu ge ji bin nong le mo bo ji che chu de zo yu de ba de no pe na lala shen chu mu deng gar ce du s lala shen tam chok ju gar ce du s lala shen la de ji gar ce du s lala shen la min zong gar ce du s lala shen chu un jing gar ce du s lala shen xia ji ro chom ce du s lala shen ja chi ji jing gar ce du s o ta de ge re ba ge chung gong de de de ge xia ju ge che chu ta da mong bo ji yu de ba de ren do ta de ge la cha na wo de ge che chu de mong bo ji ta da re ba de wo de ba de ge che chu zhuo ma nian ba de mong bo do ta tin chu de ne ta da ga zu yong bang da yin da ji ka le xie ju shen na lobo pe ma ju ne ka tong nong ka da ji je tu de se du zibi che u la na nga ma tos zibi che u se du zon zibi ge lo chung chung ki de po sa te chu la nga ma ta ting nga de ta da dun ji nga de yo ma re ya nga ma de to ka ta zo dong se du ka ta yo ba da wa ta ka ta na de yo ba de ne zo dong wa xian zi zai ba dang su xiong ge xiong wu dang cha le de s jabu cho san jabu ta cho ta kan cham cham san jibo me ba de ta jibo ong le ge che de ta zo da ka la zu de go cho san we che do ba ta de du ni ta ba de zo kong ju yo de ma zi ba da sheng ge dang sheng ge cham ju yo de ba ngabu nga to se ta ngabu se du kap de du ta pombo de zo mo bo chi ngabu se ta ta ta nga ra zu chi ka re se go re se na ko ka chong lo ge de re go Radong or neck this, then you tino so cook a jolog day. Napa pompotes. Natos. Don't you land on your tin? Nat, Naman, Tata, not don't you can nat.
1: Ah, listen.
2: Chambo sebato, start the bonga canchal pendo a chambo. Or tandao de batandrindo. Jabu nibi, Jumum zima, Jabu niba, the jabu, jabu gorge, Jumum zima, Momboji, Jabu tinger, tinger tinder ten of joke. Sata, course deja, course deba. Pomom zima, you don't show that ye.
1: 孙年看的也懂也懂也，这说口舌头，但你就口舌头，电笔高呢，刚都懂事，他他他这把弄了，我这里了，东这里了，东这里了，都这里说的，他第一个要解决要被动的，我等查了这些呢，他们给俺介绍的我当，情况咋个定的？等他几天再去打算上这样说。那是，那啊，这把谁给他选谁的姐？你朋友去吃过完了呀？嗯，这我肯定收着。他对他的等他这里，别那他的选党，他当个就，他这边搞他的广东人开始去学嘞，别那他的东北先那个南昌弄了，他当个广东，阿拉这个兄。
2: 熊子哦，这个，这当等你，他的拉拉些个阿东，拉拉些个，他那绑起来了，拉拉些个，他那熊着了，这个，水泥拖把，等你拉拉些个阿东啊，阿东，水泥，等你得做，他得留了个大段，等你想等那了，等你拉拉些个，等你熊着不拉些个，全部顶杆子都是，他的顶杆子做毛不起，等你当叫个举杆，拉这个举杆，他得这个切出毛不起，他的肋巴弄了，我得把等他接人的。
1: 他对印度的切切的，你怕做，那么个多，那么多，等你选个茶油比较说，那么多东，东，生米可东，阿东东，再做袋子，他选茶比较说，没这个他阿东，现在给他那种茶碗的我去，小，我切小等他来的，因为那从嘛等他来没得，他这比较说，等你他生米的白切为，白拉烟的生米头，他拉烟的阿么头，等他做他不给。
2: 搞钱的，我得住。他朋友搞钱的了，拉用了俺的，拉也能俺用，俺们东西，我得托，我同这边的帕子，得去。等你提高说，达到达到提侬了，签签签是吧？提侬了，等俺东西的。
1: 啊，
2: 没事。顺便收集的。哦，等你得做得动俺们托就啥的，他忙不急，俺们的哈那边个嘛，拉了托的，等俺搞得住俺们托就的，俺们搞不赢的吧？我等他人多，我得住他们这话我得吧，等这人多。 他现在他那个说萝卜白米地弄了，他这不吃完了，俺妈偷吃哦。地弄了，他的，他做东西，他妈是，麻的，生给他，他做毛不强弄这活的过。我得做这活，我得把他，他那边呢，嗯，他那，十八的做强米给八十，他那了，八公斤个垃圾皮，我他那俺妈搞不光，他听俺妈搞不得做，我们日化我都给，没干吧，娘娘亲个垃圾家，那个他那个大来的。
1: 他这种巴的，他那生个强就，我得做切切抹抹的，对用的，干打酱，他那地球搞的咔嚓嚓的，对用的，不管个多老弄了，三朵圆朵、三龙、圆龙，我等的抹抹有的。他这把个牛巴的，对等着抹抹有的，他有垃圾堆积的，有啥有的了，鸡巴子哇，狗子哇，狗子哇，他那三龙啊，东坡三龙啊，龙尾竹，把这三牛尾竹，他妈三牛尾竹是多，东坡三龙尾竹，把这三牛尾竹，他妈三牛尾竹是呢，他这把弄了抹抹差不多的。
2: 他这种刚刚他的那路给我做不让给农民用农朋友去了，但这个忙不有的吧？等着几年多，我等着这说，完了说。

0: ཟེར ཐ་ཅི མེ ཅ ཉིན ཁ ཚལུ ཏོམ ཆུ ད བུ ཝེ རུ ཅི ན ཛ་གི ནོ ཇུན ཏོ ཐོང ཇུ ཡེ པེ ཇོ ཟར ཐུན ཐ ཡིན ཡ ནོ པེ ཏོ ཇོ པ ལ ཚོ པར ཤེ མ རུ ཡེ ཇོ ཚེ ཁེ མན ཅི པ ན ཆེ མེ ཏོ ཤུང ཡེ ཆེ ཆོ རེ
1: མ ལུ རིན ཅི སེ ལེ ཐ པ དེ ཆམ ཅིན ཁོང ནི ཆོར ན ཕང པོ རེ
0: རང གི ལ ཉི གོ བེ ང ཚ ལ long xue me me rong xi yong yi ji
2: na zhe xi na zhe ji qi fu ni de ba mo cai yi
0: ye wa ji ba du dun che si ji ye du dun che si ji ji na nga zhe me mang ji che si ji phong jiu dang che si ji nin bei su su ru du ni sa zhong xi bie mang chui ji ye xian yi de na du ge su su che si ji nang ba dang du ni xiong wa xian yi de 对我人心当三军人以后进定向第一今年我这边七夕一段前当七夕一门下第一七夕一南北街了进别人个大瓦当南军铺日街四十张推巴当你呢王学比都觉得过有七夕提及门了西中给日送他天队推巴了平你家前推月 这人们知道你不知道七夕天家年年当班主天家学校里兄弟对对七夕节给你的呢这人习俗节团员七八万元当这人月比习俗农一年三种当从你特别先一别第二人有人楼习俗给米者了三度大万先影响罗俊认为总认得了我最大的心呢现在